0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS தமிழ் மொபைல் இணையம் வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் மாதம் 18 தேதி ஆணி திங்கள் 4 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் குலசேகரம் சஞ்சயன். SBS தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான கேமர்கள் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் டொரஸ்ட்ரீதி மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேர்களை, நமது இன்றைய நிகழ்ச்சி மதியம் 12 நேரலையாகவும் ஞாயிறு இரவு 8 மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியின் முக்கிய அம்சங்கள் என்னவென்று முதலில் பார்ப்போமா?
3: We are allowing for another 2 hikes.
4: This is the welcome reprieve for millions of Australians.
5: 90% of lenders' lowest rates are actually variable ones at this point in time.
6: They're on hold, and we think they're likely to be on hold for some time.
7: The board decided to leave the cash rate target unchanged at 4.35%.
2: வீட்டுக்கடன் வட்டி வீதத்தை ஏன் வங்கிகள் குறைக்கின்றன என்பது குறித்த செய்தியின் பின்னணி. இந்த ஆண்டு ஜூன் 15 தேதி முதல் 21 தேதி வரை மென்ஸ் ஹெல்த் வீக் கடைபிடிக்கப்படுகிறது. அது குறித்த ஒரு விரிவான விவரணம், உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான அணியில் இடம்பெற்றிருக்கும் தமிழர் பற்றிய ஒரு விவரணம், மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல நடன கலைஞர் அனிதா ரத்னம் அவர்களுடன் ஒரு நேர்காணல் என்பன ஒலிக்க உள்ளன. முதலில் செய்தியின் பின்னணி.

0: நேர்களே, ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் ஏதாவது செய்திகள் சம்பவங்கள் நடந்தால் அதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும், அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு மின்னஞ்சல் தொலைவில் தான் நாங்கள் உள்ளோம். எழுதுங்கள் tamil.program@sbs.com.au. இன்றைய செய்தியின் பின்னணியில், ஆஸ்திரேலியாவின் ரிசர்வ் வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா கேஷ் ரேட் எனப்படும் வட்டி வீதத்தை மாற்றாமல் அதே 4.35% வைத்திருக்க ஒருமனதாக ஜூன் மாத கூட்டத்தில் முடிவு செய்துள்ளது. இந்த ஆண்டு பிப்ரவரி, மார்ச், மே ஆகிய மாதங்களில் தொடர்ந்து 3 முறை வட்டியை உயர்த்திய ரிசர்வ் வங்கி இம்முறை அதில் மாற்றம் செய்வதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறது. ஆனால் இது நிரந்தர நிறுத்தம் அல்ல என்றும், தாம் விரும்பும் இலக்கை விட பணவீக்கம் இன்னும் அதிகமாகவே இருப்பதால் தேவைப்பட்டால் ஆண்டு இறுதிக்குள் மீண்டும் வட்டியை உயர்த்தக்கூடும் என்றும் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் மிஷேல் புலக் தெளிவுபடுத்தியுள்ளார். ரிசர்வ் வங்கி வட்டியை உயர்த்தும் சாத்தியம் இருக்கும்போது சில வங்கிகள் ஏன் தங்கள் வீட்டுக்கடன் வட்டியை குறைக்கின்றன என்ற கேள்வி எழுகிறது. இதுகுறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வருகிறோம்.
1: The board decided to leave the cash rate target unchanged at 4.35%. The cash rate has been increased by 75 basis points since the start of the year. These increases are tough for households with mortgages, who are also facing high inflation, but they are necessary to slow demand to make sure we get inflation down.
0: ஆஸ்திரேலியாவின் ரிசர்வ் வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா RBA எடுத்த முடிவு என்னவென்று முதலில் பார்ப்போம். ரிசர்வ் வங்கியின் கொள்கை வட்டி வீதம் என்பது வங்கிகள் ஒன்றோடொன்று குறுகிய கால கடன் கொடுக்கும் போது பயன்படுத்தும் அடிப்படை வட்டி வீதமாகும். இந்த வீதம்தான் நாம் வங்கிகளில் வாங்கும் வீட்டுக்கடன், தனிநபர் கடன் ஆகியவற்றின் வட்டிக்கு வழிகாட்டியாக அமைகிறது. கடந்த ஆண்டு 2025 ரிசர்வ் வங்கி 3 முறை வட்டியை குறைத்து கடன்காரர்களுக்கு சிறிது நிம்மதி தந்தது. ஆனால் இந்த ஆண்டு கதை தலைகீழாக மாறியது. பணவீக்கம் மீண்டும் அதிகரித்ததால் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை 3 முறை வட்டி உயர்த்தப்பட்டு இப்போது அது 4.35% எட்டியுள்ளது. அந்த உயர்வுகளின் தாக்கம் பொருளாதாரத்தில் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை கவனிக்கும் விதமாக இந்த வாரம் ரிசர்வ் வங்கி வட்டியை மாற்றாமல் வைத்தது. எனினும் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் எரிபொருள் விலையை உயர்த்தியிருப்பதும் பணவீக்கம் இன்னும் சுமார் 4% இருப்பதும் கவலை அளிக்கும் விடயங்கள். அடுத்த கூட்டம் August 11 நடைபெற உள்ளது. அதுவரை RBIயின் வட்டி வீதம் மாறாமல் இருக்கப் போகிறது. ஆனால் இது ஒரு இடைவெளி மட்டுமே, வட்டி வீத உயர்வின் திசையின் மாற்றம் அல்ல என்ற உணர்வை RBA ஆளுநர் மிஷேல் புலக் தனது உரை மூலம் உணர்த்தினார்.
1: If expectations of higher cost growth get embedded into price and wage setting decisions across the economy, this would lead to even higher and more persistent inflation, and it would require even more tightening in monetary policy to get inflation under control. Today's decision does not rule out further tightening in monetary policy if that is what is required to bring inflation down. In making its decisions, the board will be focused on the data and what that suggests about the outlook and risks.
0: இப்போது புதிருக்கு வருவோம். வட்டியை உயர்த்தும் சாத்தியம் பற்றி ரிசர்வ் வங்கி பேசும் இந்த நேரத்தில் சில வங்கிகள் வீட்டுக் கடன்களுக்கு அறவிடும் வேரியபிள் ரேட், மாறும் வட்டி வீதத்தை குறைத்திருக்கின்றன. மே மாத வட்டி உயர்வுக்கு பிறகு ING, பேங்க் ஆஃப் குயின்ஸ்லாந்து, கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட், குயின்ஸ்லாந்து கண்ட்ரி பேங்க் மற்றும் பெரிய 4 வங்கிகளில் ஒன்றான வெஸ்பேக் உள்ளிட்ட ஏறக்குறைய 11 கடன் வழங்கும் நிறுவனங்கள் தமது வீட்டுக்கடனின் மாறும் வட்டியை குறைத்துள்ளன. மாறும் வட்டி 6% கீழ் இருக்கும் வங்கிகளின் எண்ணிக்கை சுமார் 40 தொட்டுள்ளது என்கிறார் வங்கி காப்பீடு, பொது பயன்பாட்டு சேவைகள் மற்றும் தொலைபேசி சேவை வழங்குநர்களை தேர்ந்தெடுப்பதில் தரவுகளை ஒப்பீடு செய்யும் நிறுவனமான கான்ஸ்டாரின் ஆய்வாளர் சலி டிண்டல்.
2: There are 40 different lenders on the Canstar database offering at least one variable rate under 6%.

0: 5%. 90% of lenders' lowest rates are actually variable ones at this point in time.
1: இதற்கு காரணம் ரிசர்வ் வங்கி வட்டியை குறைத்ததோ, வங்கிகளுக்கு பணம் மலிவாக கிடைக்கிறதோ என்பதல்ல. இதற்கான முக்கிய காரணம் போட்டி, புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க வங்கிகளுக்கிடையே ஒரு வட்டிப்போர் மீண்டும் வெடித்துள்ளது. அதாவது, புதிதாக வீடு வாங்குபவர்களையும் கடனை வேறு வங்கிக்கு மாற்ற விரும்புபவர்களையும் கவர வங்கிகள் கவர்ச்சிகரமான குறைந்த வட்டியை முன்வைக்கின்றன. ஆனால் இங்கே ஒரு நுணுக்கம் இருக்கிறது. இந்த குறைப்புகள் பெரும்பாலும் புதிய வாடிக்கையாளர்களுக்கானவை. ஏற்கனவே பல ஆண்டுகளாக ஒரே வங்கியில் கடன் வைத்திருப்பவர்களுக்கு இந்த குறைப்பு தானாக வந்து சேர்வதில்லை. இதைத்தான் நிபுணர்கள் லாயல்டி டாக்ஸ், விசுவாசத்திற்கான வரி என்கிறார்கள். மேலும் நிலையான வட்டி, ஃபிக்ஸ்ட் ரேட் கடன்களின் கதை வேறுபட்டதாக இருக்கிறது. ANZ, மெக்வாரி போன்ற வங்கிகள் நிலையான வட்டிகளை குறைத்த அதே வேளையில், வெஸ்பேக், நாப் போன்ற சில வங்கிகள் வட்டி வீதத்தை உயர்த்தியுள்ளன. அதனால் எல்லா வட்டியும் குறைகிறது என்று ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது என்கிறார் AMP நிறுவனத்தின் துணை தலைமை பொருளாதார நிபுணர் டயானா முசினா.
2: We are allowing for another 2 hikes, one in August and one maybe around November, and we sort of added that extra hike in because of the changes to minimum and award wages, which we think will have a broader flow through to the economy.
1: இப்போது மிக முக்கியமான பகுதி, இந்த செய்திகள் நம்மை எப்படி பாதிக்கப் போகின்றன? முதலாவது, நீங்கள் ஏற்கனவே வீட்டுக்கடன் வைத்திருப்பவராக இருந்தால் உங்கள் வட்டி வீதத்தை இப்போதே ஒரு முறை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். சந்தையில் 6% கீழ் வட்டி கிடைக்கும் போது நீங்கள் அதைவிட அதிகம் வட்டி செலுத்திக் கொண்டிருந்தால் உங்கள் வங்கியை அழைத்து, சந்தையில் இந்த வட்டி கிடைக்கிறதே, எனக்கும் குறைக்க முடியுமா என்று கேட்பது தவறல்ல. பல சமயங்களில் வங்கிகள் வாடிக்கையாளரை இழக்க விரும்பாமல் வட்டியை குறைக்கின்றன. இரண்டாவது, கடனை வேறு வங்கிக்கு மாற்றுவது, அதாவது ரீஃபைனான்சிங் பற்றியும் யோசிக்கலாம். ஆனால் மாற்றுவதற்கு முன்னர் கட்டணங்கள், புதிய நிபந்தனைகள் ஆகியவற்றை கணக்கிட்டு உண்மையில் சேமிப்பு கிடைக்கிறதா என்பதை சரிபார்ப்பது முக்கியம். மூன்றாவதும் மிக முக்கியமானதும், இந்த குறைப்புகளை பார்த்து வட்டி நிரந்தரமாக குறைந்து விட்டது என்று நம்பிவிடாதீர்கள். ரிசர்வ் வங்கியின் ஆளுநரே இந்த ஆண்டு இறுதிக்குள் வட்டி உயரக்கூடும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே வட்டி இன்னும் 0.25% உயர்ந்தால் உங்கள் மாதத்தவணையை சமாளிக்க முடியுமா என்பதை இப்போதே உங்கள் குடும்ப பட்ஜெட்டில், வரவு செலவு திட்டத்தில் சோதித்து பாருங்கள். ஒரு உதாரணமாக, $800,000 கடனுக்கு இந்த ஆண்டின் உயர்வுகளே மாதம் சுமார் $485 வரை கூடுதல் சுமையாக மாறியுள்ளன. நான்காவதாக, புதிதாக வீடு வாங்க யோசிப்பவர்கள் இந்த போட்டியை சாதகமாக பயன்படுத்தலாம். ஆனால் கடன் தரகர், மோர்கேஜ் புரோக்கர் அல்லது நிதி ஆலோசகரிடம் பேசி உங்கள் சூழ்நிலைக்கு எது சரியானது என்பதை முடிவு செய்வது நல்லது. RBIயின் கணிப்பில் பணவீக்கம் அதிகரித்து இருக்கிறது என்றாலும், பொருளாதார வளர்ச்சியிலும் வேலைவாய்ப்பிலும் தேக்க நிலை வருகிறது என்பதை சுட்டிக்காட்டும் HSBC வங்கியின் பொருளாதார நிபுணர் பால் பிளாக்ஹாம் தமது பார்வையில் வட்டி வீதம் ஏறப்போவதில்லை என்கிறார்.
3: They're telling us that inflation's still too high, but at the same time they're also saying that there are signs that growth is slowing and the labor market's weakening, so they're on hold and we think they're likely to be on hold for some time.
1: சுருக்கமாக சொன்னால், ரிசர்வ் வங்கி வட்டியை இந்த மாதம் மாற்றவில்லை, ஆனால் ஆண்டு இறுதிக்குள் அது மீண்டும் உயரக்கூடும் என்று எச்சரித்துள்ளது. ஆனால் வங்கிகளுக்கிடையேயான போட்டி புதிய வாடிக்கையாளர்களுக்கு வீட்டுக்கடன் வட்டியை குறைக்க வைத்துள்ளது. இந்த சூழலில் விழிப்புடன் இருந்து உங்கள் வட்டியை ஒப்பிட்டு பார்த்து தேவைப்பட்டால் வங்கியுடன் பேசுவதே புத்திசாலித்தனம். RBA வட்டி வீதத்தை அதே நிலையில் வைத்திருப்பதை வரவேற்ற கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜிம் சாமஸ், பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி என்றார்.
4: This is reassuring in the face of all of this global economic volatility. It's a welcome reprieve for millions of Australians.
1: நேர்களே, இதில் கூறப்பட்ட ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை. இவற்றை தொழில்முறை ஆலோசனையாக கருதாதீர்கள். ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனை அல்லது பின்னணியை பொறுத்து நீங்கள் தேவையான நிபுணர்களின் ஆலோசனையை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் செய்தியின் பின்னணி நிறைவு பெறுகிறது. நேர்களே, தொடரும் இன்றைய ஒலிபரப்பில், இந்த ஆண்டு June 15 முதல் 21 வரை மென்ஸ் ஹெல்த் வீக் கடைபிடிக்கப்படுகிறது. அது குறித்த ஒரு விரிவான விவரணம்.
5: மாரடைப்பு, ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து ஆண்களுக்கு இன்னுமே ஜாஸ்தி. ஆண்களுக்கு வந்து சிகரெட் புகை பிடிக்கும் பழக்கமா இருக்கட்டும், மது பழக்கமா இருக்கட்டும், இது வந்து எப்பவுமே ஆண்களுக்கு ஜாஸ்தி பெண்களை விட. ரெண்டாவது மென்டல் ஹெல்த் பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து சூசைட் அண்ட் செல்ஃப் ஹார்ம் லேடிஸை விட ஜாஸ்தி.
1: அத்துடன் உலக கோப்பை கால்பந்து போட்டிக்கான அணியில் இடம்பெற்றிருக்கும் தமிழர் பற்றிய ஒரு விவரணம் மற்றும்
6: நம்ம பரதநாட்டியத்தில் நீங்கள் நம்ம ஒரு பெண்ணோட வடிவு பார்த்தா ஒரு நாயக்கி ஒரு நாயக்கனுக்கு காத்துண்டே இருக்காங்க, அந்த ஹீரோ வரவே மாட்டாரு. இந்த இந்த நாயக்கி பாவம், நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பசி இல்லை, வர நான் எப்படி மெலிஞ்சு போயிட்டேன், அதெல்லாம் அந்த அந்த மாதிரி நாயக்கி எனக்கு என்னவோ ஒத்து வரல.
1: தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல நடன கலைஞர் அனிதா ரத்னம் அவர்களுடன் ஒரு நேர்காணல் என்பன ஒலியற உள்ளன. தொடர்வது விளம்பர இடைவேளை.
7: எஸ்பிஎஸ் நம்பிக்கைக்குரிய ஊடகம்.
8: எஸ்பிஎஸ் பன்முக பக்க சார்பற்ற ஊடகம்.
9: எஸ்பிஎஸ் ஒருங்கிணைந்த பல்வேறு குரல்களின் ஒலி.
10: எஸ்பிஎஸ் ஒவ்வொருவருக்கும் இடம் உள்ள ஊடகம்.
1: SBS, several billion stories.
11: Con Spectrum TV no me pierdo ni un partido, porque tengo todas mis aplicaciones favoritas juntas. ¡Golazo! Más TV en vivo y todos los canales de deportes. ¡Se va! ¡Se va! ¡Se fue! Todo en un mismo lugar sin pagar extra. ¡Canasta! Un plan, un precio, un lugar y todos sus deportes. Visita spectrum.com/todatuTV para más información.
12: Ice Cube's Big Three is back. The most competitive basketball league on earth is on CBS this Saturday. Big Three All-Star Dwight Howard and the LA Riot take on Greg Monroe and the Dallas Power. Then Coach Rick Mahorn, Sensation Nazir Kaur, and the Detroit Amps look to protect home court against back-to-back MVP Michael Beasley and the defending champs Miami 305. The game played the way you love. Watch live Saturday on CBS at 4 p.m. Eastern, 1 p.m. Pacific, and catch replays on BET. Yay, yay!
13: SBS Audio.
14: உங்கள் மன உணர்வோடு புரிந்த பிளேயை அழுத்துங்கள்.
13: SBS Chill.
15: SBS Pop Asia. Non-stop Asian Pop.
16: Can you describe that feeling for people who haven't experienced it?
17: SBS Hindi உப்லப்த் கர்வாதா ஹே.
14: 60க்கும் மேற்பட்ட மொழிகளில் செய்தி. உங்கள் மன உணர்வை பிரதிபலிக்கும் இசை. உங்களை அப்படியே கட்டி போடும் பாட்காஸ்ட். நீங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது. SBS Audio ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள்.
13: sbs.com.au/audio.
7: நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
1: மென்ஸ் ஹெல்த் வீக் நேர்களே, மென்ஸ் ஹெல்த் வீக் இந்த ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. இதில் ஆண்களின் உடல் நலம் மற்றும் மனநலத்தை மேம்படுத்தும் வழிமுறைகள் பிரச்சாரம் செய்யப்படுகின்றன. இதுகுறித்து ஒரு விரிவான விவரணத்தை தயாரித்து வழங்குகிறார் செல்வி இன்பசேகரன். நேர்களே, இந்த நிகழ்ச்சி ஒரு மறு ஒலிபரப்பு. அது மட்டுமல்ல, இதில் கூறப்பட்ட ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை, இவற்றை தொழில்முறை ஆலோசனையாக கருத வேண்டாம் என்றும், ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சினை அல்லது பின்னணியை பொறுத்து நீங்கள் தேவையான நிபுணர்களின் ஆலோசனையை பெறுமாறும் கேட்டுக்கொள்கிறோம்.
8: ஆண்களின் உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரமாக மென்ஸ் ஹெல்த் வீக் அமைகிறது. ஆண்களுக்கு அவர்களின் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு அளிப்பது அவசியம் என்று கேன்பராவில் வசிக்கும் யக்னேஷ் மகேஷ்குமார் கூறுகிறார்.
18: அவசியம் நம்மளுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறது, ஏன்னா உலகத்துல சொல்ல போனா நிறைய பேத்துக்கு வந்து இந்த அவேர்னஸ் இல்ல. உடம்ப வந்து நல்லா வச்சுக்கணும், உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும்ன்ற அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதை வந்து டெஃபினட்டா பில்ட் பண்றது வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன்.
8: நமது மன மகிழ்ச்சியே உடல் நலத்திற்கான மூலக்கூறு என்று கூறுகிறார் பிரிஸ்பனில் வசிக்கும் கார்த்திக்.
19: மனது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும். மனது மகிழ்ச்சியா இருந்தாலே உடம்பு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, மனச வந்து ஆரோக்கியமா வச்சிருந்தாலே போதும்,
8: பெர்த்தில் மருத்துவராக கடமையாற்றி வரும் டாக்டர் விஷ்ணு கோபாலன் பெண்களோடு ஆண்களின் ஆயுட்கால

0: குறைவு என்று கூறுகிறார்.
1: 2010 பிறந்த ஒரு ஆம்பளை குழந்தை, 2010 பிறந்த ஒரு பெண் குழந்தை. இந்த ஆண் குழந்தை வந்து 78 வயசு வரைக்கும் வாழறதுக்கான எல்லா தகுதிகளும் இருக்கு ஆஸ்திரேலியால. அதே அது ஒரு பெண் குழந்தையா இருந்தா 83 வயசு வரைக்கும் வாழறதுக்கான எல்லா தகுதிகளும் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 5 வயசு வித்தியாசம் இருக்கு.
0: இதற்கான 3 முக்கிய காரணங்களையும் டாக்டர் விஷ்ணுகோபாலன் விளக்குகிறார்.
1: டாப் 3 ரீசன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கார்டியோவாஸ்குலர், அதாவது மாரடைப்பு, ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து ஆண்களுக்கு இன்னுமே ஜாஸ்தி. இதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஏன்னா ஆண்களுக்கு வந்து சிகரெட் புகை பிடிக்கும் பழக்கமா இருக்கட்டும், அல்லது மது பழக்கமா இருக்கட்டும், இது வந்து எப்பவுமே ஆண்களுக்கு ஜாஸ்தி பெண்களை விட. அண்ட் ஆண்கள் வந்து குடிக்கிற அளவும் ரொம்ப ஜாஸ்தி. இதனாலேயே அவங்களுக்கு மற்ற நோய்கள்லேருந்து அதிகமான ரிஸ்க்குகள் ஏற்படுது. ரெண்டாவது மென்டல் ஹெல்த் பார்த்தீங்கன்னா, ஆண்கள் வந்து சூசைட் அண்ட் செல்ஃப் ஹார்ம் லேடிஸை விட ஜாஸ்தி. இதுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா ஒர்க் லைஃப் ஸ்டைல். ஏன்னா ஆண்கள் வந்து நிறைய வேலை செய்யறதுனால கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் ப்ரெஷர் அண்ட் லைஃப் ஸ்டைல் பேலன்ஸ் இது வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுது. ரெண்டாவது, ஆண்கள் கொஞ்சம் சீனியர் பொசிஷன்ஸ் போறாங்க பெண்களை விட. பெண்களும் மேல வந்துகிட்டு இருக்காங்க, அதனால ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதனாலையும் கொஞ்சம் சூசைட் அண்ட் செல்ஃப் ஹார்ம் அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. மூணாவது பாத்தீங்கன்னா, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட். இதுக்கும் காரணம் என்னன்னா, ஆண்கள் வந்து பெண்களோட நிறைய வாகனம் ஓட்டுறாங்க. இன்டர்ஸ்டேட் ட்ரக்கு பாத்தீங்கன்னா ஆண்கள் நிறைய ஓட்டுறாங்க. ஃபிளைட்ஸ், ட்ரெயின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆண்கள் தான் நிறைய அதுக்கு ஓட்டுநர்களா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆண்களுடைய டெத் ரேட் வந்து பெண்களை விட ஜாஸ்தியா இருக்கு.
0: முதலில் தனது உடல் நலம் குறித்து கவலைப்படாமல் இருந்த போதும் பின்னர் அதனை மாற்றிக்கொண்டதாக யக்னேஷ் கூறுகிறார்.
2: நான் வந்து முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நினைக்கல. ஓ, உடம்பு இப்படி இப்படிலாம் வைக்கணும், இல்ல ஆரோக்கியமா இருக்கணும், என்ன வேணாலும் சாப்பிடுவேன், ஜங்க் ஃபுட் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் பண்றபோது எனக்கு உடம்பு வந்து ரொம்ப வீக்காவும் இல்ல சரி சீக்கிரமா பிடிக்கிறது மாதிரியும் இருந்துச்சு. எனக்கு வேலைகள்லாம் சீக்கிரமா கூட செய்ய முடியல. எவ்ரி வீக் வந்து 4 தடவை எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நான் ஆரம்பிச்சேன். அப்ப அப்படி ஆரம்பிக்கிற போது நானே எனக்கு உள்ள மாற்றங்கள் பார்த்தேன். என்னால சீக்கிரமா வேலைகளை செய்ய முடிஞ்சிச்சு, அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நான் பார்த்தேன். அதனால நான் வந்து அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதனால அங்கிருந்து நான் என்ன பண்ணேன்னா, சாப்பிட்றதுல எல்லாத்தையுமே உணவுல வந்து கரெக்டா என்ன சாப்பிட்றேன், எவ்வளவு சாப்பிட்றேன்னு அளந்து பார்த்து நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். எதை சாப்பிட்றேன்னு கூட நான் ரொம்ப பர்டிகுலரா பார்த்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கொலஸ்ட்ரால் ஃபில்ட் ஃபுட், ஃப்ரைட் ஃபுட் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுலாம் நான் நிறுத்திட்டேன் அதுக்கப்புறமா. ஏன்னா அந்த மாதிரி சாப்பிட்றதுனால எல்டிஎல் கொலஸ்ட்ரால்னு ஒன்று கேள்விப்பட்டிருந்தீங்களா, அது வந்து நிறைய அந்த மாதிரி உணவுல வந்து அது நிறைய இருக்கும். அதனால அந்த மாதிரிலாம் சாப்பிட்றது வந்து உடம்புக்கு நல்லது இல்லைன்றனால நான் அதெல்லாம் விட்டுட்டேன். சாப்பிட்றதுலையும் உடல் பயிற்சி செய்யறதுலையும் ரொம்ப பர்டிகுலரா இருந்து ஆரம்பிச்சேன் அந்த மாதிரி.
0: ஆனால் கார்த்திக், மது அருந்துதல், களியாட்டம், அதிகமாக மாமிச உணவு உண்ணுதல் போன்றவை தற்போதைய வாழ்க்கை முறையில் தவிர்க்க முடியாதது என்கிறார்.
3: நம்ம வந்து புலம் பெயர்ந்து வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை வந்து நம்மளுடைய நட்பு வட்டாரம் அவர்களை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கை பெரும்பாலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே வந்து சோசியல் கேதரிங், அதாவது வந்து மற்ற நண்பர்களோட இணையணும் அப்படின்னா பிறந்த நாள் விழாக்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒரு கொண்டாட்டம் மாதிரி ஒவ்வொரு வீட்டையும் நாங்க செய்யறது உண்டு. அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, பொதுவா இந்த மது அருந்துதல், அதே மாதிரி இந்த அதிகமான மாமிச உணவு, அதாவது அதிகமா சாப்பிடுறதுன்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது. அந்த மாதிரி சூழ்நிலைகளை வந்து தவிர்க்க முடியாதுன்னு கூட. ஏன்னா நிச்சயமா வந்து ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம கண்டிப்பா விருப்பம் இருக்குதோ இல்லையோ அந்த குழுவுல நம்மளும் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கணும் அப்படிங்கும் பட்சத்தில் இந்த மாதிரி காரியங்கள் நாங்க செய்ய வேண்டி இருக்குது. ஆண்கள் பியர் பிரஷர்னு கூட சில நேரங்கள்ல சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு சூழலும் ஏற்படுது. ஏன்னா எனக்கு ஒரு வாசகம் நினைவுக்கு வருது, அதாவது வாழ்க்கை என்பது கருவறைக்கும் கல்லறைக்கும் இடைப்பட்ட காலம் தான். அப்படி இருக்கும் பொழுது நல்ல நட்புகள் இருக்கும் பொழுது சந்தோஷமா மகிழ்ச்சியா நாட்டிலையும் கழிக்க வேண்டி இருக்குது பாருங்க.
0: பியர் பிரஷரா, அதை இப்படி கையாளலாமே என்கிறார் யக்னேஷ்.
2: குடிச்சிட்டு வந்து லைக் ரொம்ப இது பண்ணாங்க, கலாட்டம் மாதிரி பண்ணாங்க, ஏன் நீ குடிக்க மாட்டேன்டா, குடியோ எல்லாம் என்னோட இதுல வந்து ஊத்தி அந்த மாதிரி இது பண்ண வச்சாங்க. பட் நான் வந்து லைக் ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு கொஞ்சம் சீரியஸா தான் இருந்துச்சு, இந்த மாதிரி ஏன் பண்றேன்.

0: su SBS.
1: Ice Cube's Big 3 is back. The most competitive basketball league on earth is on CBS this Saturday. Big 3 All-Star Dwight Howard and the LA Riot take on Greg Monroe and the Dallas Power. Then Coach Rick Mahorn, Sensation Nazir Kor, and the Detroit Amps look to protect home court against back-to-back MVP Michael Beasley and the defending champs Miami 305. The game played the way you love. Watch live Saturday on CBS at 4 p.m. Eastern, 1 p.m. Pacific, and catch replays on BET.
2: Yay!
3: இங்க இந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணாத மாதிரி அவங்க கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இவங்க கூட கொஞ்சம் கம்மியா.
4: ஆண்களை அதிகம் பாதிக்கும் நோய்கள் எவை என டாக்டர் விஷ்ணு கோபாலன் அவர்களிடம் கேட்டோம்.
5: லிவர் கேன்சர் அண்ட் லிவர் டிசீஸ், மது பழக்கம் ஆண்களுக்கு ஜாஸ்தி, இதனாலேயே லிவர் சிரோசிஸ் அண்ட் லிவர் கேன்சர்ஸ் வந்து ஆண்களுக்கு ஜாஸ்தி. லங் கேன்சர், அதே மாதிரி ஆண்கள் வந்து நிறைய சிகரெட் பிடிக்கிறதுனால பெண்களோட கம்பேர் பண்ணும்போது லங் கேன்சர் ரொம்பவே ஜாஸ்தி ஆண்களுக்கு. இன்னொரு ஒரு ரொம்ப முக்கியம்னு சொல்ல முடியாது, இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வந்து பிளட் கேன்சர்ஸும் வந்து ஆண்களுக்கு தான் ஜாஸ்தி. இது வந்து எதனாலன்னு சரியா ரிசர்ச் இன்னும் ப்ரூவ் பண்ண முடியல, பட் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல். இதை தவிர்த்து ஸ்கின் கேன்சர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கின் கேன்சர் வந்து ஆஸ்திரேலியால ரொம்பவே ஒரு காமனான விஷயம், டைரக்ட்லி ரிலேட்டட் டு சன் எக்ஸ்போஷர். ஸோ ஆண்கள் வந்து நிறைய வெளியே நடமாடுறது காரணத்தினால ஸ்கின் கேன்சர்ஸ் ஆண்களை இன்னுமே ஜாஸ்தி பாதிக்குது. ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வியாதி, அதாவது மென்னுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சியில விளையாடுற ஒரு முக்கியமான ஒரு வியாதின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர். கிட்டத்தட்ட 25% ஆஃப் மென் வந்து ஓவர் ஏஜ் ஆஃப் 70, அதாவது 70 வயசுக்கு மேலே இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் வருது. ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய அதுவும் ரொம்ப அக்ரெசிவா ஸ்கிரீனிங் பண்றாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட், நீங்க உங்க டாக்டரை பார்த்து ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட், அதாவது 50 வயசுக்கு மேல உள்ள ஆண்கள், 50 வயசுக்கு மேல உள்ள ஆண்கள் அல்லது அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்டரி அப்பாவோ தாத்தாவோ மாமாவோ சித்தப்பாவோ யாருக்கோ இருந்ததுன்னா நீங்க உங்க டாக்டர் வந்து ஒரு 45 வயசுல இருந்தே அணுக ஆரம்பிக்கலாம்.
4: ஆண்கள் தங்களின் உடல் நலத்தில் கவனம் செலுத்த முடியாமல் போவதற்கு இதுவே காரணம் என்கிறார் கார்த்திக்.
6: ஆண்களுக்கு பொதுவா பொறுப்புகள் அதிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து இந்த சூழ்நிலைகள்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சில நேரங்கள்ல சாதகமா இருக்கிறது இல்ல. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வீட்டு வேலைகள் எல்லாமே நாங்க செய்யறோம், அதாவது நான் வந்து சமையல் அந்த இதை பத்தி நான் சொல்லவில்ல, ஜென்ரலாவே மெயின்டெனன்ஸ் மாதிரி அந்த மாதிரி பராமரிப்பு வேலைகள்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ குழந்தை இருக்கும் ஆண்களுக்கு உதாரணமா அவங்க வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் சொல்றோம் இல்லைங்களா, இப்போ அதுக்காக அவங்கள ஒவ்வொரு தினையும் கூட்டிட்டு போறது வர்றது இந்த மாதிரி வந்து ஷட்லிங் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, குழந்தைங்களை போய் விட்டுட்டு திரும்ப கூட்டிட்டு வர்றது, இந்த மாதிரி வேலைகளும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம வேலைக்கும் போய் வருவதனால் என்ன ஆகுது அப்படின்னா சில நேரங்கள்ல வந்து உடலுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி சில விஷயங்களை செய்ய முடியறதில்ல.
4: பல்கலைக்கழக மாணவரான யக்னேஷ் வேலை படிப்பு இவற்றுடன் தனது உடல் நலத்தையும் இவ்வாறு கையாள்வதாக கூறுகிறார்.
3: யூனிவர்சிட்டியில நான் இருக்கேன் சார், அதனால எப்ப பாரு அசைன்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் தந்துட்டே இருப்பாங்க. வீட்டுல கூட நான் வேலை செய்யணும், ஏன்னா எனக்கு கொஞ்சம் சம்பாதிக்கணும், அதனால வேலையும் பண்ணணும் படிக்கணும். அதே சமயத்துல நான் வந்து தனியா இருக்கிறதுனால வீட்டு வேலைகளையும் பாக்கணும், சமைக்கணும், சாப்பிடணும், நல்லா சமைக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய வேலைகள் எனக்கு ஆல்ரெடி இருக்கும் எவ்ரிடே அந்த மாதிரி. ஆனா நான் எப்பவுமே ஹெல்த் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3 இம்பார்ட்டன்ட் ஏரியால வந்து கண்டிப்பா வச்சுப்பேன். ஏன்னா இது எல்லாத்துக்குமே காமனான ஃபேக்டர் வந்து நம்ம உடம்பு தான். நம்ம உடம்பு நல்லா இல்லைன்னா நம்மளால எதையுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி பேர்டன்ஸ், அந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்மளுக்கு வந்து வரும்போது உடல் நல்லா இல்லைன்னா நம்மளால எதையுமே சாதிக்க முடியாது. அதனால அதை வந்து முதல்ல நல்லா வச்சுக்கிட்டோம்னா மித்தது எல்லாத்தையுமே சுலபமா டேக்கிள் பண்ணிடலான்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சு.
4: உணவு, உடற்பயிற்சி, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை ஆகியவற்றை பின்பற்றினாலே பல நோய்களிலிருந்து தப்பலாம் என்கிறார் டாக்டர் விஷ்ணு கோபாலன்.
5: எக்ஸசைஸ் பண்ற ஆண்கள் வந்து எப்பவுமே அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரொம்பவே அதிகம். அதாவது நீங்க புள்ளி விவரம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 படிக்கட்டு ஏறுற ஒரு ஆணுக்கோ அல்லது 500 மீட்டர் அதாவது 0.5 கிலோமீட்டர் நடக்கிற ஒரு ஆணுக்கு 30% லெஸ் ரிஸ்க் ஃபார் ஹார்ட் அட்டாக். இது வந்து எல்லா புள்ளி விவரமும் இதை சொல்லுங்க. இதை ஏன் இந்த இடத்துல சொல்ல வரேன்னா

0: ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஹார்ட்டோடைய ஹெல்த் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தூக்கம், நீங்கள் ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் தூக்கிறது மிகவும் அவசியம். அந்த மாதிரி 7-8 மணி நேரம் தூங்குற ஆண்களுக்கு 60% ஹார்ட் அட்டாக் வந்து கம்மியாகுது. அதே மாதிரி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுற ஆண்களுக்கு டிப்ரெஷன் ரேட்டும் 70% கம்மியாகும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கடைபிடிச்சு மது அருந்த பழக்கமாக இருக்கட்டும் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, சிகரெட் பிடிக்கிறதா இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் அதை விட பாருங்க, எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுங்க. ஸோ ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் மீட் இதெல்லாம் சாப்பிட்டீங்கனாலே ஒரு கம்ப்ளீட் லைஃபுக்கு ஒரு நல்ல ஃபார்முலாவாக அமையும்.
1: நேர்களே, இந்த ஆண்டு June 15 முதல் 21 வரை கடைபிடிக்கப்படும் மென்ஸ் ஹெல்த் வீக் குறித்து செல்வி இன்பசேகரன் தயாரித்து வழங்கிய விவரணம் கேட்டோம். இந்த நிகழ்ச்சி ஒரு மறு ஒளிபரப்பு. நேர்களே, இதில் கூறப்பட்ட ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை என்பதையும் இவற்றை தொழில்முறை ஆலோசனையாக கருத வேண்டாம் என்றும் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சினை அல்லது பின்னணியை பொறுத்து தேவையான நிபுணர்களின் ஆலோசனையை பெறுமாறும் கேட்டுக்கொள்கிறோம்.
2: Ice Cube's Big 3 is back. The most competitive basketball league on earth is on CBS this Saturday. Big 3 All-Star Dwight Howard and the LA Riot take on Greg Monroe and the Dallas Power. Then Coach Rick Mahorn, Sensation Nazir Kor, and the Detroit Amps look to protect home court against back-to-back MVP Michael Beasley and the defending champs Miami 305. The game played the way you love. Watch live Saturday on CBS at 4 p.m. Eastern, 1 p.m. Pacific, and catch replays on BET. Yay, yay!
3: இணையத்தின் உங்கள் வாசல் பக்கம் sbs.com.au/tamil என்றிருக்கட்டுமே. சுட சுட செய்திகள், பொழுதுபோக்குகள் என்று அனைத்தும் கலந்த கலவை sbs.com.au/tamil. SBS தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை ஃபேஸ்புக்கில் தொடரக்கூடாது? SBS தமிழின் ஃபேஸ்புக் ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன். மொபைல், இணையம், வானொலி என்று பல வழிகளில் உங்களை வந்தடைகிறது SBS தமிழ்.

நேர்களே, இந்த ஆண்டு நடைபெறும் FIFA உலகக்கோப்பை கால்பந்துகளுக்கான போட்டியில் ஆஸ்திரேலிய அணியில் ஒரு தமிழர் இடம்பெற்றிருக்கிறார் என்று தமிழ் பேசும் நல்லுலகு கொண்டாடி கொண்டிருக்கிறது. இது உண்மையா? ஒரு தமிழர் மட்டுமா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான அணிகளில் இடம்பெற்றிருக்கிறார்? அப்படி இடம்பெற்ற முதல் தமிழர் யார் என்று ஆராயும் ஒரு விவரணம் அடுத்து. ஒரு தமிழ் பெயர் உலகம் முழுவதும் தற்போது கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு நடைபெறும் FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான ஆஸ்திரேலிய அணியில் நிஷாந்த் வேலுப்பிள்ளை இடம்பெற்றிருக்கிறார். மெல்பர்ன் நகரில் பிறந்து வளர்ந்த இந்த இளம் கால்பந்து வீரர் ஆஸ்திரேலியாவின் தேசிய அணியான சக்கரூஸ் சார்பாக இம்முறை உலகக்கோப்பை மைதானத்தில் களமிறங்கப் போகிறார். உலகக்கோப்பையில் விளையாடும் முதல் தமிழ் பாரம்பரிய கால்பந்து வீரர் என்று பல ஊடகங்கள் அவரை குறிப்பிடுகின்றன. இந்த செய்தி தமிழகத்திலும் ஈழத்திலும் புலம்பெயர்ந்து தமிழர் வாழும் உலகின் பல மூலைகளிலும் ஒரு பெருமித கொண்டாட்டத்தை உருவாக்கியுள்ளது. உலகக்கோப்பை போட்டியில் ஒரு தமிழ் சிறுவன் என்று தலைப்பிட்டு இந்த செய்தி சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியது. வேலுப்பிள்ளை என்ற பெயரை கேட்டவுடனேயே பல தமிழரும் இந்த இளைஞரை தங்கள் சொந்தக்காரராக உரிமை கொண்டாடியுள்ளனர். நிஷாந்த் வேலுப்பிள்ளை ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் பிறந்து வளர்ந்தவர். அங்குள்ள உள்ளூர் கால்பந்து அணிகளில் பயிற்சி பெற்று மெல்பர்ன் விக்டரி அணி வழியாக தேசிய அணிக்கு உயர்ந்தவர். மெல்பர்ன் விக்டரியின் இளம் வீரர் வளர்ப்பு அமைப்பிலிருந்து முன்னேறி ஏ லீக் மென் போட்டிகளில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர். வேகமாக ஓடுதல், எதிரணியின் பாதுகாப்பு பகுதியை உடைத்துச் செல்வது, தேவையான தருணத்தில்

0: கோல் வாய்ப்பை பயன்படுத்துவது ஆகியவை அவரது விளையாட்டு பாணியில் குறிப்பிடப்படும் அம்சங்கள். நிஷான் வேலுப்பிள்ளை சக்ரூஸ் அணியில் அறிமுகமானது 2024 அக்டோபர் மாதம் சீன அணிக்கு எதிரான உலகக்கோப்பை தகுதிச் சுற்று போட்டியில்தான். அப்போது ஆஸ்திரேலிய அணி புதிய பயிற்சியாளர் டோனி பப்போவிக் தலைமையில் தனது தகுதிச் சுற்று பயணத்தை மீண்டும் வலுப்படுத்த முயன்று கொண்டிருந்தது. அந்த போட்டியில் சப்ஸ்டிடியூட் மாற்று ஆட்ட வீரராக களமிறங்கிய நிஷான் கடைசி நேரத்தில் கோல் அடித்து தனது முதல் சர்வதேச போட்டியையே நினைவுகூரத்தக்கதாக மாற்றினார். ஒரு வீரர் சர்வதேச அணியில் அவரது தொடக்க காலத்தில் கிடைக்கும் இப்படியான தருணம் அவருக்கு மட்டுமல்ல, அவரை பின்தொடரும் சமூகங்களுக்கும் முக்கியமான நினைவாக மாறுகிறது. அதன் பின்னர் உலகக்கோப்பை தகுதிச் சுற்று போட்டிகளில் அவர் மீண்டும் ஆஸ்திரேலிய அணிக்காக விளையாடினார். சீன அணிக்கு எதிரான மற்றொரு போட்டியில் அவர் கோல் அடித்தது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு குறுகிய காலத்திலேயே சக்ரூஸ் அணியில் தாக்கத்தை ஏற்படுத்தியதால் 2026 உலகக்கோப்பைக்கான ஆஸ்திரேலிய அணியில் அவர் இடம்பெற்றது பலரின் கவனத்தையும் பெற்றது. ஆஸ்திரேலிய அணியில் ஏற்கனவே அனுபவம் மிக்க வீரர்கள் இருந்தாலும் இளம் வீரர்களின் வேகம், பல் திறன், எதிர்கால வளர்ச்சி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நிஷான் போன்றவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவரது தந்தை சசிநாத் வேலுப்பிள்ளை அல்லது சசி வேலுப்பிள்ளை மலேசியாவில் பிறந்து வளர்ந்தவர். அவரது வேர்கள் ஈழத்து தமிழ் பாரம்பரியத்தை சேர்ந்தவை. அவரது தாயார் கில்லியன் வேலுப்பிள்ளை ஆங்கிலோ இந்திய பின்னணியைச் சேர்ந்தவர். அதாவது நிஷானுடைய குடும்ப கதை இலங்கை, மலேசியா, இந்தியா, ஆஸ்திரேலியா என 4 நாடுகளை தொடுகிறது. அவரது தந்தை மலேசியாவில் வளர்ந்தவர். பல தலைமுறைகளாக தமிழ் பேசும் சூழலிலிருந்து விலகியிருந்த ஒரு குடும்பம். நிஷானோ முற்றிலும் ஆஸ்திரேலிய கலாச்சாரத்தில் ஆங்கிலம் பேசும் மெல்பர்ன் நகரில் பிறந்து வளர்ந்தவர். ஆனால் பெயர், மரபு, குடும்ப வரலாறு, விளையாட்டு பிரதிநிதித்துவம் ஆகியவை ஒன்றாக சந்திக்கும் இடத்தில் நிஷான் வேலுப்பிள்ளையின் கதை தமிழ் உலகத்தில் ஒரு தனிப்பொருள் பெறுகிறது. இது நிஷான் ஒருவருக்கு மட்டுமான கதை அல்ல. நிஷான் மட்டும் இந்த உலகக்கோப்பையில் தமிழ் பெயருடன் விளையாடும் ஒரு வீரரும் அல்ல. இன்னொரு கவர்ச்சிகரமான கதையும் இருக்கிறது. அவரது பெயர் சாமியோ மொட்டோசாமி. இவர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, காங்கோ ஜனநாயக குடியரசின் அணியில் விளையாடும் நடுக்கள வீரர். அவரது மொத்துசாமி என்ற குடும்ப பெயர் தமிழின் முத்துசாமி என்ற பெயரிலிருந்து வந்ததே. இவரது கதை இன்னும் சிக்கலானது. முத்துசாமி பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவர். அவரது தாயார் கொங்கோ நாட்டைச் சேர்ந்தவர். அவரது தந்தை குவாடலூப் எனப்படும் கரீபியன் தீவைச் சேர்ந்த தமிழ் வேர்களை கொண்ட இந்தோ குவாடலூப்பியர். சாமியல் முத்துசாமி 1996 பாரிஸ் நகரில் பிறந்தவர். சிறுவயதிலிருந்தே பிரான்ஸ் கால்பந்து அமைப்புகளின் வழியாக வளர்ந்தவர். லியோன் அணியில் இளம் வீரர் அமைப்பில் இருந்த அவர் பின்னர் நான்ஸ் அணியுடன் இணைந்தார். நான்ஸ் அணிக்காக லீக் 1 போட்டிகளில் விளையாடியதன் மூலம் அவர் பிரெஞ்சு கால்பந்து வட்டாரத்தில் அறியப்பட்டார். பின்னர் ஃபோர்ச்சுனா சிட்டாட் அணிக்கு சிறிது காலம் விளையாடச் சென்றதும் அதன் பிறகு துருக்கி மற்றும் கிரேக்க கிளப் கால்பந்து அனுபவங்களும் அவரது கால்பந்து வாழ்க்கை வரலாற்றில் சேர்ந்தன. நான்ஸ் அணிக்காக 100 மேற்பட்ட உயர்நிலை போட்டிகளில் விளையாடிய அனுபவம் முத்துசாமியிடம் உள்ளது. 2021-22 கூ டி பிரான்ஸ் வென்ற நான்ஸ் அணியின் ஒரு பகுதியாகவும் அவர் இருந்தார். இது அவரது கிளப் கேரியரில் முக்கியமான சாதனைகளில் ஒன்று. நடுக்களத்தில் பந்தை கட்டுப்படுத்துதல், எதிரணியின் நகர்வுகளை தடுத்தல், பாதுகாப்புக்கும் தாக்குதலுக்கும் இடையே இணைப்பாக இயங்குதல் ஆகிய பணிகளில் அவர் பயன்படுத்தப்பட்டவர். சர்வதேச அளவில் முத்துசாமி டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் கொங்கோ அணிக்காக விளையாடுகிறார். அவரது தாயார் கொங்கோ நாட்டைச் சேர்ந்தவர் என்பதால் அவர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் கொங்கோ அணிக்காக விளையாட தேர்வு செய்தார். 2019 அல்ஜீரியா அணிக்கு எதிரான நட்பு போட்டியில் அவர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் கொங்கோ அணிக்காக அறிமுகமானார். அதன் பின்னர் ஆப்பிரிக்கா கப் ஆஃப் நேஷன்ஸ் உட்பட பல சர்வதேச போட்டிகளில் அவர் கொங்கோ ஜனநாயக குடியரசின் அணியின் ஒரு பகுதியாக இருந்தார். 2023 ஆப்பிரிக்கா கப் ஆஃப் நேஷன்ஸ் போட்டிக்கான டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் கொங்கோ ஸ்குவாடிலும் அவர் இடம்பெற்றார். இங்கே ஒரு வரலாற்று செய்தி உள்ளது. 19 நூற்றாண்டில் காலனி ஆதிக்கத்தின் போது தென்னிந்தியாவிலிருந்து, குறிப்பாக தமிழ் பகுதிகளிலிருந்து ஏராளமான மக்கள் ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக கரீபியன் தீவுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். குவாதலூப் அப்போது பிரெஞ்சு காலனியாக இருந்த ஒரு தீவு. அந்த தமிழர்களின் வழித்தோன்றர்களே இன்றைய இந்தோ குவாதலூப் சமூகம். எனவே முத்துசாமியின் தமிழ் வேர்கள் பல தலைமுறைகளுக்கு முன்பு பல கண்டங்களுக்கு அப்பால் உள்ளவை. அவர் கொங்கோ அணியில் விளையாடுகிறார். ஏனென்றால் அவரது தாயார் கொங்கோ நாட்டைச் சேர்ந்தவர். பிரெஞ்சு மொழி பேசி வளர்ந்த ஆப்பிரிக்க அணிக்காக விளையாடும் கரீபியன் வழி தமிழ் வேர்களை கொண்ட ஒரு வீரர். அவருடைய பெயர் அந்த தொலைந்து போன வரலாற்றின் ஒரு மொழிச் சுவடாக திகழ்கிறது. இங்கு நிஷான் வேலுப்பிள்ளையும் சாமியோல் முத்துசாமியும் இருவேறு பாதைகளை காட்டுகின்றனர். நிஷான் ஆஸ்திரேலியாவில் பிறந்து வளர்ந்து ஆஸ்திரேலிய தேசிய அணிக்குச் சென்றவர். அவரது தமிழ் வேர்கள் மலேசியா மற்றும் இலங்கை வழியாக வருகின்றன. முத்துசாமி பிரான்ஸ் நாட்டில் பிறந்து டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் கொங்கோ அணிக்காக விளையாடுகிறார். அவரது தமிழ் வேர்கள் குவாதலூப் வழியாக காலனித்துவ கால தொழிலாளர் வரலாற்றை தொடுகின்றன. உலகக்கோப்பையில் முதல் தமிழன் என்று நிஷானை பலர் குறிப்பிட்டிருந்தாலும், 2006 நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில் பிரான்ஸ் சார்பாக விளையாடிய விகாஷ் தோரசு என்பவருக்கும் ரீயூனியன் தீவு வழியாக தமிழ் வேர்கள் இருந்தன. விகாஷ் தோரசுவின் குடும்ப வரலாறும் இந்திய வேர்களையும் பிரெஞ்சு குடியேற்ற வரலாற்றையும் தொடுகிறது. உலக கால்பந்து மைதானத்தில் வீரர்கள் பந்தை துரத்துகிறார்கள். ஆனால் அவர்களுடன் சேர்ந்து பெயர்கள், மொழிகள், குடும்ப வரலாறுகள், குடியேற்ற பாதைகள், மறைந்த அடையாளங்கள், புதிய பெருமைகள் இவையும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நிஷான் வேலுப்பிள்ளை ஆஸ்திரேலிய வீரர், சாமியோல் முத்துசாமி டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் கொங்கோ வீரர், விகாஷ் தோரசு பிரான்ஸ் வீரர்.
1: உலக கோப்பை அந்த மேடையில் ஒற்றுமை பாடல் ஒலிக்கட்டும்.
0: ஆனால் இவர்களின் குடும்ப பெயர்கள் மற்றும் வேர்கள் தமிழ் உலகத்துடன் ஒரு வரலாற்று தொடர்பை உருவாக்குகின்றன. இந்த ஆண்டு நடைபெறும் ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான ஆஸ்திரேலிய அணியில் ஒரு தமிழர் இடம்பெற்றிருக்கிறார் என்று தமிழ் பேசும் நல்லுலகு கொண்டாடி கொண்டிருக்கிறது. இது குறித்த ஒரு விவரணம் கேட்டோம்.
2: Cube's Big 3 is back. The most competitive basketball league on earth is on CBS this Saturday. Big 3 All-Star Dwight Howard and the LA Riot take on Greg Monroe and the Dallas Power. Then Coach Rick Mahorn, Sensation Nazir Kor, and the Detroit Amps look to protect home court against back-to-back MVP Michael Beasley and the defending champs Miami 305. The game played the way you love. Watch live Saturday on CBS at 4 p.m. Eastern, 1 p.m. Pacific, and catch replays on BET. Yay!
3: Los huevos son una buena forma de empezar el día. Para tener los mejores días, empieza con Eggland's Best. Comparados con los huevos comunes, tienen 6 veces más vitamina D, 10 veces más vitamina E y 25% menos grasa saturada. Eggland's Best te ofrece una nutrición superior para mantenerte con energía todo el día. Visita egglandsbest.com para descubrir recetas deliciosas. Eggland's Best. Mejor sabor, mejor nutrición. Mejores huevos.
4: Want instant MVP status? Join the new Dick's Scorecard Plus program. For $99, Scorecard Plus members enjoy 1 year packed with perks, like $80 in annual bonus rewards, free shipping with no minimum purchase, triple points on 2 purchases, and more. That's over $160 in benefits. Join Dick's Scorecard Plus today and score more than ever. Tap the banner to learn more. Exclusions and terms apply. Visit dicks.com/scorecardplus for details.
5: SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் கதைகளையும் கருத்துக்களையும் பரிமாறும் தளம் SBS தமிழின்

0: நேர்களே, அனிதா ரத்னம் அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல நடன கலைஞர். பரதநாட்டியம், கதகளி, மோகினியாட்டம், களரி பயிற்சி உள்ளிட்ட கலைகளிலும் முறையான பயிற்சி பெற்றுள்ளவர். இக்கலைகள் ஒருங்கிணைந்த ஒரு தனிப்பட்ட நடனபாணியை உருவாக்கி பல ஆண்டுகளாக நிகழ்ச்சியை அவர் நடத்தி வருகிறார். அனிதா ரத்னம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு சந்தித்து உரையாடுகிறார் ரேணுகா துரைசிங்கம்.
1: வணக்கம் அனிதா ரத்னம் அவர்களே.
2: வணக்கம்.
1: நீங்கள் வந்து மதுரையை சேர்ந்தவர்.
2: ஆமா.
1: நடன வகையிலேயே உங்களுக்கு தெரியாது தில்லி என்று சொல்லும் அளவுக்கு நிறைய திறமைக்கு சொந்தக்காரர். நிறைய ஆண்டுகளாக இந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் ஆரம்பித்தது கிளாசிக்கல் இல்லையா? இப்போது வந்து கண்டெம்பரரி ஒரு கலைஞராக உங்களை நீங்கள் அறிமுகம் செய்கிறீர்கள். இந்த டிரான்சிஷன், இந்த மாற்றம் வந்து நடந்த அந்த திருப்பம் எப்படி நீங்கள் மாறினீர்கள் அதிலிருந்து இதற்கு?
2: 30 வருஷத்துக்கு முன்னால நான் நியூயார்க்ல வாழ்ந்திருந்தேன். அங்க ஒரு டெலிவிஷன் ப்ரொடியூசர், எனக்கு ஒரு வீக்லி டெலிவிஷன் ஷோ ப்ரொடியூசர் அண்ட் ஹோஸ்ட் மாதிரி எனக்கு பயங்கரமான வேலை. உங்களுக்கு தான் தெரியும் ஒரு மீடியாவுக்கு டெட்லைன்னா. எனக்கு 2 குழந்தைகள் பிறந்தது. அதுக்கப்புறம் எனக்கு என் பர்சனல் லைஃப்ல ஒரு தடை மாதிரி வந்தது, ஒரு பிரிவு. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, சரி, என் குழந்தைகளுக்கு ரொம்ப சிறிய குழந்தைகளா இருந்தாங்க. என் பையன் ஒரு கை குழந்தை, என் பொண்ணு 2 வயசு. என் குழந்தைகளுக்கு எந்த மாதிரி காப்பாற்றம் இருக்கும்னு, நான் திருப்பி இந்தியா வந்தா அவங்களுக்கு தான் நல்லதுன்னு நான் அவங்கள கூட்டு இந்தியா வந்துட்டேன். அப்போ எனக்கு ஒரு வருஷம் எனக்கு கொஞ்சம் யோஜனை பண்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் இப்ப திருப்பி நாட்டியத்துக்கு வரணும்னா எந்த மாதிரி வடிவில் நான் வரணும்? என் வாழ்க்கையில இவ்வளவு மாதிரி பெரிய பயங்கர தடங்கள் நான் தாண்டி வரணும். அதனால நான் திருப்பி அதே மாணவியா இருக்க முடியுமா? என் குருக்கு அதே மாணவி, நான் 20 வயசுல கல்யாணம் பண்ண மாணவியா இருக்க முடியுமா? இப்போ தாய், 2 குழந்தைகள் வச்சுட்டு நான் திருப்பி அதே பரதநாட்டியம் ஆர்டிஸ்டா நான் இருக்க முடியாது அப்படின்னு என் அந்த முடிவு இருந்தது. என் வாழ்க்கையும் கலையும் எப்படி நெருங்கமா கொண்டு வரலாம், அதுதான் என்னோட தேடுதல். ஸோ அதனால என்ன ஆயிருக்குன்னா, இப்போ நம்ம பரதநாட்டியத்தில் நீங்கள் நம்ம ஒரு பெண்ணோட வடிவு பார்த்தா, ஒரு நாயக்கி, ஒரு நாயக்கனுக்கு காத்துண்டே இருக்காங்க, அந்த ஹீரோ வரவே மாட்டாரு. இந்த இந்த நாயக்கி பாவம், நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பசி இல்லை, பாரு நான் எப்படி மெலிஞ்சு போயிட்டேன், அதெல்லாம் அந்த மாதிரி நாயக்கி எனக்கு என்னவோ ஒத்து வரல. ஸோ என்னோட தேடுதல் என்ன, நமக்கு இருக்கிற இப்போ தமிழ் இலக்கியத்தில் நிறைய ஒரு பாரதியார் அதெல்லாம் நிறைய புதுமை பெண் மாதிரி எழுதியிருக்காங்க. அதனால அது ஒரு உதாரணமாக எடுத்துட்டு நமக்கு இருக்கிற நமக்கு கடவுள்கள், மீனாட்சி இல்லைனா சீதை இல்லைனா மகாலட்சுமி அந்த மாதிரி எடுத்து நம்ம திருப்பி திருப்பி ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு எப்பவும் ஒரு ஆண் தேவையா, அவங்களுக்கு சொந்த வழிவு என்ன, அவங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் டைலாக் கொடுத்தா அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த யோஜனையில போய் நிறைய தியேட்டர் பீப்புளோட நான் திருப்பி அபியாசம் பண்ணேன். ஏன்னா அவங்களோட யோஜனை வேற, கிளாசிக்கல் டான்ஸ் குருக்களோட யோஜனை வேற. எனக்கு நிறைய வருஷம் ஆச்சு இந்த புது வடிவத்தை கொஞ்சம் தேடி ஒரு கண்டுபிடிச்சு அது ஒரு ஸ்டைலா ஆக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்.
1: அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் தான் நீங்கள் ஒரு பெண்ணியவாதியாக, ஒரு ஃபெமினிஸ்டாக உங்களை அடையாளப்படுத்தி கொண்டதற்கும் காரணம்?
2: நிச்சயம் காரணம்.
1: சரி, ஏன் ஒரு பெண்ணியவாதியாக மாறினால் தான் அந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சோகங்களை கவலைகளை மாற்ற முடியுமா, எப்படி அது?
2: நமக்கு இந்த மாதிரி நம்ம சொந்த அனுபவத்துல ஏதாவது அனுபவிச்சாதான் நமக்கு படருது. நமக்கு நியூஸ் பேப்பர்ல படிச்சா நமக்கு ஒரு அபிப்பிராயம் வருது, ஒப்பீனியன் வருது, அவ இந்த மாதிரி இவ இந்த மாதிரி. நம்ம ஒரு பெண் இன்னொரு பெண்ணோட சகோதரியா மாறணும். அதனால நான் நிறைய வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால நான் எப்பவும் ஒரு பெண்ணுக்கு நான் முதல்ல நான் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கே இந்த மாதிரி ஒரு தடை வந்தப்புறம் என்னோட அம்மா அப்பா கொடுத்த தைரியம் தான் எனக்கு ஒரு மாதிரி ஒரு பக்க பலமா இருந்தது. நிறைய பெண்கள் கூட, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஏன் இந்த மாதிரி பண்ண, திருப்பி ஏன் இந்தியாவுக்கு வந்த, இந்தியாவில் ஒண்ணுமே இல்லையே, எல்லாரும் ஒன்னு விரல் காமிச்சு பேசுவாங்களே, அதெல்லாம் அந்த தைரியம் கொடுக்கல நிறைய பேர். என் அம்மா அப்பா தான் கொடுத்தாங்க. அதனால நான் ஒரு மாதிரி என் சொந்த காலில் நிக்கிறதுக்கு எனக்கு ஒரு தீவிரமான ஒரு திமிரும் ஒரு பிடிவாதம், அது ரெண்டும் எனக்கு எனக்கு துணையா இருந்திருக்காங்க. எனக்கு

0: இதேவேளையே நீங்கள் பல புராண கதைகளை கதாபாத்திரங்களை புதிய வடிவில் கண்டெம்பரரியாக கொடுத்து வருகின்றீர்கள். இப்படி செய்வது கஷ்டம் இல்லையா? அப்படி கொண்டு வருவது
1: கஷ்டம், அதுக்கு நிறைய கொஞ்சம் யோசனை வேண்டியிருக்கு.
0: இதைத்தான் நீங்கள் நியோ பரதம் என்ற பெயரில் வழங்குகின்றீர்கள். அதாவது எல்லா நடன முறைகளையும் ஒன்றாக கொண்டு வந்து புதிய வடிவில் கொடுப்பது. அதனூடாக பெண்ணியத்தையும் நீங்கள் பேசுகின்றீர்கள். இது ஒரு புதிய பாணி. இதே போல உங்களை கவர்ந்த வேறு நடன முறைகளை, அதை நீங்களும் பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற நடன வடிவம், நடன முறை ஏதாவது இருக்கின்றதா?
1: எனக்கு ஜாப்பனீஸ் பூட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கொஞ்சம் லேசாக தான் கொஞ்சம் தொட்டிருக்கேன். அந்த ஜாப்பனீஸ் பூட்டோ என்னன்னா, நம்ம அந்த அழகும் அந்த நம்ம ஆகாரியம் அந்த டெக்கரேஷன் அதுக்கு நேர் எதிராக இருந்திருக்கு. இப்போ நமக்கு ஒரு ஒரு நாட்டிய கலைஞர்னா முதல்ல நமக்கு என்ன ஒரு நம் பார்வையில் அழகாக இருக்காங்களான்னு தான் நமக்கு முதல் அபிப்பிராயம். அழகா இருக்காங்க, ரொம்ப பிரமாதமா இருக்க ஸ்டேஜ்ல வந்து நின்றாலே. ஸோ நம்ம முதல்ல நம்ம பிசிக்கல் அப்பியரன்ஸை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம ட்ரெஸ்ஸை பார்க்குறோம், கலரை பார்க்குறோம், பட்டை பார்க்குறோம், நம்ம நகையை பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த பூட்டோ எனக்கு வேற மாதிரி யோஜனை உண்டாக்கினது. அது என்னன்னா, நம்ம அழகுனா ஒரு மாதிரி தான் நம்ம பார்வை இருக்க முடியுமா? அதனால ஸோ எனக்கு பூட்டோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நான் இன்னும் படிக்கணும்னு இருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் பாட்டு, எனக்கு ஆக்சுவலி பாட்டு நான் திருப்பி இன்னும் கொஞ்சம் சீரியஸாக நான் மாணவியாக ஆகணும். எனக்கு டைம் இல்லை. நான் காலேஜில் நான் ஒரு பேண்டு வச்சுருந்தேன், பாப் மியூசிக் பேண்டு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பாட்டில் நான் இன்னும் கொஞ்சம் இறங்கணும். அதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை.
0: நீங்கள் ஒரு கல்ச்சுரல் ஆக்டிவிஸ்ட், கலாச்சார ஆர்வலராகவும் இருக்கின்றீர்கள். அதில் எப்படி ஆர்வம் வந்தது? அதை எப்படி நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லுங்கள்.
1: தமிழ்நாட்டில் நமக்கு நிறைய ஜாதி பிரச்சனை இருக்குது. அந்த ஜாதி பிரச்சனை என்ன இருந்தாலும், நமக்கு நமக்கு நம்ம சமூகம் எவ்வளோ மின்னுக்கு வந்தாலும் அந்த ஜாதி பிரச்சனை போகமாட்டேங்கிறது. அதனால நம்ம நான் ஜாதி அந்த மாதிரி எடுத்து சொல்லாமல் நான் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இணைந்து, என் பாரம்பரிய கோவில் இருக்குது நான் திருநெல்வேலி மாவட்டத்தில், அங்கே நிறைய ஒரு பாரம்பரிய கலைஞர் தஞ்சாவூர்லேருந்து வந்த, அவங்களுக்கு வாய்ப்பு யாரும் கொடுக்கறதில்ல. அந்த வாய்ப்பை அவங்கள ஜஸ்ட் அழைச்சி அவங்களுக்கு இருக்கிற மகிமை, அவங்களுக்குள்ள இருக்கிற என்ன ஞானம், அவங்களுக்கு இருக்கிற என்னென்ன அழகு அழகான பொருள், அதை எடுத்து கொஞ்சம் வெளிப்படுத்தி அப்புறம் என்னோட கான்டாக்ட்ஸ் சென்னையில் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, அப்புறம் டெல்லியில் நான் நிறைய நேஷனல் கல்ச்சர் போர்ட்ஸில் நான் இருந்தேன், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நிறைய பேருக்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்து. ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஸ்டாராக இருந்தால் தான் எல்லாரும் மதிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சி. இன்னொரு முயற்சி என்னன்னா, ஒரு நாட்டியம் மட்டும் இல்லை, நாட்டியம், பாட்டு, நாடகம், எழுத்து அதெல்லாம் சேர்த்து நான் நிறைய கான்ஃபரன்ஸும் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடத்திருக்கேன். எல்லா ஆர்ட் ஃபார்ம் சேர்ந்து கொண்டு வருது. ஏன்னா நம்ம பாட்டுக்கு போகிற ஆடியன்ஸு டான்ஸுக்கு போகமாட்டாங்க, டான்ஸுக்கு போகிற ஆடியன்ஸ் தியேட்டருக்கு போகமாட்டாங்க. ஒரு ஜாயிண்டாக கம்பைண்டாக நான் ஒரு நிறைய வருஷமாக நான் ஃபெஸ்டிவல்ஸ் நடத்தி, அப்புறம் இப்போ நம்ம இளைஞர்களுக்கு நான் மென்டரிங் மாதிரி கொடுக்குறேன். யாருக்கு சீரியஸாக இருக்காங்களோ, யாருக்கு ப்ரொஃபஷ்னலாக ஆர்டிஸ்டாக வரணுமோ அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து, கைடன்ஸ் கொடுத்து, மென்டரிங் கொடுத்து. ஸோ அதனால தான் ஆக்டிவிஸ்ட்னா நம்ம தெருவில் போய் நம்ம ஃப்ளாகை பிடிச்சிண்டு நம்ம கத்திண்டு அந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட் இல்லை. எனக்கு இருக்கிற திறமை எடுத்துட்டு நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம்?
0: நீங்கள் சொன்னது போல எழுத்துத்துறையிலும் ஈடுபட்டிருக்கின்றீர்கள், கவிதை கூட எழுதுகின்றீர்கள். நீங்கள் எழுத ஆரம்பித்தது உங்களது கலை ஊடாக சொல்ல முடியாத பல விடயங்களை எழுத்து மூலம் கொண்டு வரலாம் என்பதாலா, அல்லது இயல்பிலேயே உங்களுக்கு எழுதும் ஆவல் ஆற்றல் இருந்ததா?
1: இந்த எழுத்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு புது வடிவத்தை நம்ம அந்த தேடுதல்ல நம்ம தேடிட்டு இருக்கச்ச, நம்ம என்னெல்லாம் யோஜனை வருது அதெல்லாம் நான் ஒரு டைரி மாதிரி எழுதுறேன். எப்பவும் நான் ட்ரெயினில் போகிறச்ச ஒரு எல்லாத்தையும் எழுதி அது மாதிரி ஃபோட்டோகிராஃப் எடுத்து எல்லாம். ஸோ எனக்கு எழுத்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு எப்படி நான் கற்றுக் கொடுக்க போகிறேன், நான் எழுதணும். ஏன்னா யோஜனை எல்லாம் கொஞ்சம் எழுதினா தான் எனக்கு ஆர்கனைஸ்டாக இருக்குது. அதே மாதிரி எனக்கு ஒரு ப்ரோக்ராம்க்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. அந்த ஸ்கிரிப்ட் மூலமா நமக்கு நாட்டிய வடிவு, அது இது ஸ்கிரிப்ட், இதுதான் நாட்டியம், அந்த மாதிரி ஆப்வியஸா தெரியாது. ஏன்னா எனக்கு இருக்கிற நாட்டியத்துல வார்த்தைகள் ரொம்ப கம்மி, நிறைய சவுண்ட் டிசைன், வார்த்தைகள் ரொம்ப கம்மி. அதை எடுத்து ஒரு ஃபுல் பாட்டா நான் பண்ண மாட்டேன். இந்த கிருதி அந்த கிருதி மாதிரி அது ஒரு பல்லவி எடுத்து, இல்லைனா ஒரே ஒரு லைன் நிறைய தரம் ரிப்பீட் பண்ணி நிறைய சைலன்ஸ் விட்டு, அந்த மாதிரி தான் என்னோட ஸ்டைல். பட் எனக்கு எழுத்து இம்பார்ட்டன்ட், அதுதான் அங்கேருந்து தான் எனக்கு ஆரம்பம். இப்போ சில விஷயங்கள், இப்போ ஆக்டிவிஸ்ட் விஷயங்கள், இப்போ சயின்டிஃபிக், ஹெல்த்

0: இஷ்யூஸ் சொசைட்டி இஷ்யூஸ் அதெல்லாம் எடுத்தா தியேட்டர் சினிமா நம்ம நாட்டியத்தை விட எஃபெக்டிவா இருக்கு ஜனங்களுக்கு போய் அது போய் போய் ரீச் பண்ணுறதுக்கு. அதனால நாட்டியம் எல்லாமே பண்ண முடியும்னு கூட நம்ம சொல்ல முடியாது. நாட்டியத்துக்கு இருக்கிற திறமை, நாட்டியத்தில் இருக்கிற பொட்டென்ஷியல் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்.
1: வயதுக்கும் நடனத்துக்கும் தொடர்பில்லை என்பது உங்களை பார்க்கின்ற போது தெரிகின்றது. 64 வயதிலும் நடனத்தில் நீங்கள் துடிப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். அது எப்படி சாத்தியமாகின்றது? பலரும் நடனம் படிக்கிறார்கள் ஆனால் பின்னர் விட்டு விடுவார்கள். இதன் மூலம் உடற்பருமன் இப்படி பல சிக்கல்களை எதிர்கொள்வார்கள். ஒரு நடன கலைஞராக நீங்கள் எப்படி உங்களது தோற்றத்தை பராமரிக்கின்றீர்கள்? நீங்கள் கூறுகின்ற டிப்ஸ் தகவல்கள் நடனம் பயில்கின்ற பலருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும், சொல்லுங்கள்.
0: நமக்கு ஒரு மாதிரி நமக்கு உடல் ஸ்வபாவம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு என் குடும்பத்தில் எல்லாரும் ஒரு 50 வயசுக்கு அப்புறம் ரொம்ப பெருசாயிட்டாங்க. எனக்கு என்ன ஒரு ரொம்ப முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஒரு நம்பிக்கை என்னன்னா, நான் ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நான் என்ன ஒத்துண்டா அது எனக்கு ஒரு பொறுப்பு. நான் ஒரு ஆர்டிஸ்டா இருக்கணும். பார்க்கறதுக்கு டான்சரா, ஓஹோ ஓகே அந்த மாதிரி, ஓ அவங்க டான்சரா உடம்ப பாரு அந்த மாதிரி வரக்கூடாது. அதனால நிறைய நிறைய வாய கட்டி வைக்கணும். அது கண்டிப்பா ஒரு நாள்ல எனக்கு 2 வேளை சாப்பாடு இருந்தா போறோம். ஆனா அந்த 2 வேளை சாப்பாடை 6 தரம் பிரிச்சு 6 வேளையா நான் சாப்பிடுறேன். அப்புறம் 6 மணிக்கு மேல சாப்பிடுறது இல்லை. நிறைய பால் விஷயம் நான் விட்டுட்டேன். வீட்டில் தோச்ச தயிர் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா சரி, மோர் இல்லைனா வெளியில் நான் பால் விஷயம் விட்டுட்டேன். அப்புறம் நான் ரைஸ் சாப்பிடுவேன், வீட் சாப்பிட மாட்டேன், ஸோ க்ளூட்டன் ஃப்ரீ. அண்டு நான் பச்சை சாலட் சாப்பிட மாட்டேன், அது எனக்கு ஒத்துக்கலை. வெஜிடபிள் சாப்பிடுவேன் ஆனால் பச்சை சாலட் சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என் உடம்ப புரிஞ்சுண்டு 5 வருஷத்துக்கு ஒரு தரம் திருப்பி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. என் பாட்டி ஒரே ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க அவங்க கடைசி காலத்தில். ஏன்னா நமக்கு நம்ம ஐஸ் ஆர் பிகர் தன் ஸ்டமக்னு சொல்கிறாங்க. நமக்கு அவ்வளோ நமக்கு தேவையே இல்லை நமக்கு சாப்பாடு. நமக்கு சாப்பாடு குறைச்சா நமக்கே நல்லது.
1: மிக்க நன்றி. பல நிகழ்ச்சிகளை நீங்கள் உலகம் முழுக்க தொடர்ந்து செய்ய வேண்டும், உங்களது கலை பயணம் தொடர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். உங்களது நேரத்தை, அதாவது பிஸியான நேரத்திலும் இங்கு நீங்கள் நேரம் வந்து இந்த நேர்காணலை வழங்கியதற்கு மிக்க நன்றி.
0: மிக்க நன்றி ரேணுகா, தேங்க்யூ.
2: பரதநாட்டியம், கதகளி, மோகினியாட்டம், களரி பயிற்சி உள்ளிட்ட கலைகளிலும் முறையான பயிற்சி பெற்று இந்த கலைகளை ஒருங்கிணைந்த ஒரு தனிப்பட்ட நடனபாணியை உருவாக்கி பல ஆண்டுகளாக நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் தமிழகத்தைச் சார்ந்த பிரபல நடனக் கலைஞர் அனிதா ரத்னம் அவர்களுடன் ரேணுகா துரைசிங்கம் நடத்திய உரையாடல் கேட்டோம்.

நேர்களே, நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இன்னும் சற்று நேரம் இருக்கிறது. தமிழ் திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர், கவிஞர் என்று பன்முகம் கொண்ட பஞ்சு அருளாசனம் அவர்கள் பிறந்த நாள் என்று. 1941 பிறந்த இவர் 2016 August 9 காலமானார். இளையராஜாவை இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தி 1976 வெளியான அன்னக்கிளி என்ற திரைப்படத்திற்கான பாடல்கள் அனைத்தையும் பஞ்சு அருணாசலம் அவர்கள் எழுதியிருந்தார். இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடிய பாடலை நிகழ்ச்சி நிறைவு செய்யும் வரை கேட்போமா?